0: சாஸ்தி, ஓய் சாஸ்தி, சுன்ன, கையிலே பாக்கு சுரா, சாகர் லண்டன் பாட்ட ஆக்கு சரி நீ, சாகர்? அனி ஆது வேல்கா பிரோகாம் பணி ராக்கிக்கு சரி கையிலே பாக்கு கர்ணா, ஆய் ஜாயி, ரோமாயிலு கர்ணு பட்டா. சாஸ்தி, சாஸ்தி.
1: அஜி.
0: அனி தல் லண்டன் ஜானேரே நீ.
1: ஓயா, கையிலே.
0: பர்சு ஜானேரே, தூல் ஓய் கேபோ ஐ ஜாய் ஜசரி பாய் பணி மரே உதே பேட்டம்லா
2: ஏய் லாலா